0: குலிஞ்சின் காகோய்த்தா சாய்த்தோ முக்னபோ காரோனின் பேத்துதா பிரான் இத்தரிக் திப்தமாக வந்தராவைத்தா சசி தென் கஞ்சி திருமையில் போஷோயாக திப்தமாக லோகா சரத்தா நோகோ தினோ தோசினே லோகோ யுவக்கு பைமே தேன கோயின்டோ கிகூரனன் வல்டன் போர் அசுபீத் குஞ்சோர் கோஞ்சோய் சேத்தின் போ சோக்கின தகுயின் குனே குத்தோமகே நாய் கோயித்தினோத்தின் பௌரீரின் கேஷகை மூஷ கொய்த்திய அனம் கொய்த்திய குஞ்சோர் கோகுத்தின் உஷக குமாந்தேன் தகுத்தசத்தாய் ஒவிசாய் கேபோ போலீஸ் அக்கிகளே அசுபீத் கேன கீத்திரி கரி நோத்தன் கொலூல் அனம் கோபி தொக்கின தகியத்தியோ கொலூல் என் நெக்கி விவராத்தன் போ தியாத்தின் மீத்தினின் கவுந்தின் போ பரிங்கோ
1: Kuanzia mwaka huu Januari, pesa inatangulia shuleni, watoto wanafuata baadaye. Hata saa hizi, pesa ya kusomesha watoto wetu wa third term, bilioni 18. Wiki iliyopita tulituma hiyo pesa tayari iko shuleni.
0: Kaisha kara president Ruto lugoe ke moegele tagoyok sei suguli shigrabini ke gibatai shigitoma kotiokte shi serikali.
1: Kwa hivyo wale wanaongea manana ya porojo ya kusema iko madeni shuleni, mimi nataka niwapashe habari. Muko behind schedule my friends. Information yenu imechelewa.
0: காங்கிரஸ்தாயி பிரைம் காபின செக்ரட்டரி முசாலியா முடாவடி கோபாரக்கோ மோங்னேத்தை கொலவின் டேகோ வெளிஷே பிரசிடென்ட் வில்லியம் ரூத்தோ இன் கோவில் சீன தாக்கேன் போ நெச்சரே திரும்ப பிரசிடென்ட் இன் தாமிஞ்சின் போ ஐங் கமா கொண்டுடனோத்தன் கொலகி பகிங்க நெத்திஞ்சின் கேஷாமை திரும்ப ஓடிய மகியோடிய கொத்தினோ அக்கிம் நோத்தி திரும்ப நெவின் டேகோ கொண்டுடனோத்தன் கொத்தில் நெச்சரேஞ்சின் என் லவனேஷோ நோத்தன் போ தரிக் தமன் ரவேதா சசீதின் கிஞ்சி தன்னியோனே
2: முசிமாமு வாங்கு நியூலுல குவாம்பா வில்லியம் ரூட்டோ Atashinda. People, he'll get the most votes. Through the vote, people will vote. We will talk to people. He will campaign. Mabarabara zinajengwa. Projects zinaendelea za sports facilities, hospitals, zinaendelea.
0: En kasaranta nako... அனன்குங்களாலியன் கத்திஷே தகின்கேன் போ டெலிவிஷன் கமமுடாஃபடி நெய்னெந்தக்கரா கொமினிஸ்தானே தோனோச்சின் திலியாண்டி தாபிமோனி அகிமோத்னேக்கு போசான் குலேகோ குத்தோக பைஷோனிக்கு போபாண்டா தாஷோ கோசலைன் கான்டு இடனோ தனகுனோ தன்குத்தின்டோய் ரெக்கோட் நபா பைஷோனிக்கு செபா பாண்டா தாய் கோய் தீக்கு பெவரோய் டூல் செபோ ஏமேத்
3: டச் எஃப்எம் டுகே டாப் கோலஞ்சி
0: காங்குமா நிகி கோத்தகோ நீண்டத்தின் போ பிரசிடென்ட் வில்லியம் ரூத்தோ மோசஸ் கூறியா குலே ரூத்தோ இத்தன் போ கொண்டு இடத்தின் போய் சாமத்தின் போ டிசி பேர் கார்டை கஷா கொய் நிமித்தின் போ அமெரிக்கா கொங்கே திகை காசி தாசமக்குய்கின் தொன்ன Kotorching a shing zit in a bok of Tago Goshinak President William Ruth, talk a mind low initiate on again Kenyit and Yon Elfo showing Agatip Tamakta Sabba. In Logoiko among in accounts such a cheat about social media, Koma Kuriagule, Kesip Kanago Baruto, it in a bok on read an autumn in Kenyit, Konyet. Ago Winde Kurutoshin Agne President William Ruto Imonoton in Arawanitan Kointe Gora Kuria accounts Jotana Fidio Kororo in Katashita Ginga Baruto it Bakon Rinoton in Imonota Gapo America.
4: Let me ask you a question. My good friend Rikiji is preparing to go for an overseas trip. Where? Which month? The president will be there in September. I don't know what I'm saying.
0: Ago in petu tinaba omote ko ngong kaisha ko akule wende eme tinaba America subite ko toben ago itiena tilet ago ba lugo ekewa magule maishe ka bante tak tilet negim ko subke apanda tain popolo to shikiga
5: siku ya jumatano shike bibi yangu mkono ni ingie ndege niende Amerikani kuzurura huko. I'll stay for a while na iko sababu iko mambo mimi napanga panga haiwezi pangiwa hapa.
3: Dutch FM to get up calling chin
0: in logo yugalageko iwangugei in kuregi take sit in boko anjete no nabo uririo ishing nabo imotino kebo ingwe nabo railau dinka nemitinin chamori en tabandan bore tino na bangong road in yotoga Nairobi chutana ko logo yega kuban sirinda tino in minister mari seta kale tini metre ta Dr. Raymond Omolo nagamole tesa in gone ko kiwanguna te take sonatan boko anjanatan tindo ngichiroge elfo ishek tomonogi klo agoko gitesha Kebaishen Rabini Ketito Billion Isharatamak Monte Kenu Sesit, in Logoika among Dr. Umolo, in accounts Cheshieta Kokaya Orkule, Wendy Korean, Orean Ketai, Church of Chengay, we read yet in about Afcon Neko and Janotan Command Ko and Kenyanitan Pile for Shagang Agatip Tama Aklo, Ama Dr. Umolo Kulekit, and Natanga to not get yoga out as a Thai Gilitian in Guni, in Ko and Janotan Kobotagon, Data of Thai Shakuchin, in Ko and Janotoga. Tu kengalolin aktu ala gashigin wangunen teksono tana gogite gwanjano tanin kasaratan bokin shigo in kityoga agom tokine tapke in botekse tap kanjano tan kasubit kogimi toksek tan bo radiate in imoni agunyor korak wanje tenaran uriden kibo imoni kibo to shibo imoni kibo sanga shibone imoni in kenyit ni nyone in uriate in boka bele tapke in bo imoni kibo Africa Afcon Kates como omolo kule teksono tan korak ko kasulai tin bo boishoni kimo gonti na wat koi bata kire tin bo kenyita be elfo shigoin aksosom vision 2030 Ago koyomis kule shabot ministry ni nyenet kogir kule koi gimi takrib se taba take so shake kibota agot kwan jano tanak take so shake laga shibo kamanote in porore chotan kosa indani ko kanlogo yue kibo ime te chigaba saite somogen karo nabo petu tabrani namatyan au iksa kabarasa o shake ay tuye jena studio kiwure non waldron bor
3: Dutch FM to get up calling chin. John Kugalogo Yugabimit in Touch FM.

Tagata kosindani en kabara sao sheke bamutyo shagai tuishin studio kibrosti woge in rogne tobome taba boyo tajoil arab kendu yo nabago kweta ba soitaran in olenguro oni kure soi sao tenemitin in kauntin bo nakuro kigesiche inendeten kinyita belfota genke pawal sagol aksosom in kokweta ba kitai ma in konoin in kauntin bo bomet inendete kwirita ba chiyo sirito domas kiptuya arab sigira aganigyo sirito tabnyabe arab sigira Inende teko tupche taba, nigiwa sirito Johanna Ruto, nigiwa sirito Lea Kirinyet, akniwa sirito Elizabeth Chesingenye. Inende teko ra kuweri teko ra nubo Sara Sigira, ago tupche kora Agesta Tawet, Chris Chepkulul, Joel Ruto, Bornes Sigei, Bol Ruto, Emily Serbai, ak Joseph Ruto. Inende teko... Mwanimu tiotab niyo sirito yunise kenduyo tata Kigiberur aglao kiboto bilora soo Tina Kirish, Anna Maritim, Agnes Chiriro, Alice Tonui, Caroline Rotish, Livingston Mutai, Julius Mutai, Sadie Mutai, Ellen Sang, ak Lilian Chilule Inende teko Kwanita Biugoi nabo niyo sirito Janet Mutai aga Joyce Mutai. Inendete ko Fatainlo nabo Joseph Saw, Livingston Kirish, Philip Maritim, Stanley Chiriro, Joseph Tonui, Joseph Rotish, Joel Mutai, Duncan Sang aga David Chilule. Dadata kinamburta nyin in petu tabrani in sibitali tab olenguruani. Ago sauti agonare nyin kia in petu tab koron in ka nemiten in kukwe tab soitaran in olenguruani. Kure soi sauti in kauntin bo nakuro. Kibarosti woge in rogine tabo me tab boyot Joel Arab Kinduyo. Nabago kwe tab soitaran in kure soi sauti. Kibabaratan bo olenguruani in kauntin bo nakuro. Igisichi nende tin kinyita belfu taginke pagol sagol aksosom in kukwiti nabo ketaima in konoin in kaunti nabo bomet agyeitia kowichi kebeverta nabo shebalungu ago inende ta ko werita bachigo sirito domas kiptuya araf sigira agniyo sirito tabnyabe araf sigira inende ta kutuchi taba Nigiwa sirito Johanna Ruto, nigiwa sirito Lea Kirinyet, akniwa sirito Elizabeth Chepsingenye, lakweta koranbo Sara Sigira, ago tukcheta koranbo Esta Tawet, Chris Chepkulul, Joel Ruto, Bornes Sigei, Bol Ruto, Emily Serbai, ak Joseph Ruto. Inende teko mwanungutio tapniwa sirito Yunise Kenduyo, Tata, Kigiberura, Aga lago kiboto Bilora So, Tina Kirish, Anna Maritim, Agnes Chiriro, Alice Tonui, Caroline Rotish, Livingston Mutai, Julius Mutai, Sadie Mutai, Ellen Sang, ak Lilian Chilule. Inende teko kwanita biugoi nabo nigiwa sirito Janet Mutai, aga Joyce Mutai. Inende teko rako... Fatainlo nabo Joseph Saw, Livingston Kirish, Philip Maritim, Stanley Chiriro, Joseph Tonui, Joseph Rotish, Joel Mutai, Duncan Sang, ak David Chilule. Tadata kinam portanyin in petu tabrani in sivitali tab olenguruani. Ago sauti onrenyin kia in petu tab korona. In ka namitin in kokwe taba soitaran in olenguruani kure soi saute in kaunte nabo nakuru. Mutia mising agoba menyin. Kibarosti woge in rogini tobume taba rut maritim. Nabago kwe taba tabet in chieso in ward. Namitin in bomet central. Oso tiyo taba ningyo sirito Johanna Maritim. Cheke. Igisi chen kenyi tabel fo tagin ke pagol sako lakso samangse sitin ndamicho nik ing so tik sub county. Lakwe tab chigo sirito tab towa keino, tabelka keino, tubche taba nigiwa sirito marindany berir, nigiwa sirito kargorin berir,
நிகோசீரித்தோ தப்சபை பெரியர் எசெக்கியல் பெரியர் நிகோசீரித்தோ கிரேஸ் ஏகோன் அகுருபென் பெரியர் காமேதாப சமுவேல் தோ இன்ஜினியா சாலி தோ பவுலின் சீதோனிக் நபோகானுசின் போப் தோ அரிசன் தோ ரோபர்ட் தோ நிகோசீரித்தோ போல் தோ செலீனா கோயேச்சின் போ குரேசோய் கிபவர்த்தன் போ லேல்டாயத் நிகோசீரித்தோ வேஸ்லி சிகிலாய் ஜால்ஸ்டோன் ஃபூரா ஜோஸ்ஃபின் முத்தாய் நபோகெடோவா கரோலின் செப்னேதிஷ் அகல்ஃபிரேட் சிக்லாய் கோமித்தோ மூச்சுகுரோனி கக்மேசிகரை செசரே கியாய் அராம்பெய் என் கா சீதாபங்மன் தொர்கி திப்தமக்தி சப அராவயத்தோ பஸ் சீத என் கா தாபே தகோ எம்பேச நம்ப நெய்மூஷின் தோரத்தி கோ 0724-619-882 நிகுனின் காயினேத் சால்ஸ் தோ தாத்த கிணம்போர்த்தின் கா சீதாமு தருகி திப்தமாக சீதின் லித்தின் மிஷன் சவுத்தே உணரஞ்சின் கேன் சுமமோச தருகி திப்தமாக சோலின் கா தாபேத் சேசோயின் போமேத் சென்ட்ரோல் கீபரோஸ்தியோக அகபமே தாப ரூத் மரித்திம் நபகுக்கே தாப தாபேத்தின் சேசோயின் ஓட் நிமித்தினின் போமேத் சென்ட்ரோல் ஓசோத்தியோ தாபனியோ சீரித்தோ ஜோன்னா மரித்திம் சேக்கே கிகசிச்சின் கிஞ்சி தாபல் ஃபோத்தகின் கேபகல் சகோலக் சசமக்சி சீத்தின் கோக்கே தாப டமிச்சோனிக் இங் சோதிக் சப் கவுண்டி லாக்கே தாப்சியோ சீரித்தோ தப்தோ கெய்னோ அக தபேல் கா கெய்னோ தூச்சிய தாபனியோ சீரித்தோ மரிண்டாஞ் பெரீர் நிகோ சீரித்தோ கர்கொரேன பெரீர் நிகோ சீரித்தோ தப்சபை பெரீர் எசிக்கியல் பெரீர் நிகோ சீரித்தோ கிரேஸ் ஏகோன் அக்ருபென் பெரீர் காமே தாப சமுவேல் தோ இன்ஜினியா சாலி தோ பவுலின் சீதோனிக் நபோ கானுசின் போப் தோ அரிசன் தோ ரோபர்ட் தோ நிகோ சீரித்தோ போல் தோ செலீனா கோயேஷ் நபோ குரேசோய் லேல்டாயத் நிகோ சீரித்தோ வேஸ்லி சிகிலாய் ஜால்ஸ் தோ ஃபூரா ஜோஸ்வின் முத்தாய் நபோ கெடோவா கரோலின் செப்னேதிச் அக ஆல்ஃபிரேட் சிகிலாய் கோமித்தோ மூச்சுரோனிக் கக்மேசிகரை செசரு கியாய் அராம்பெய் என் கா சீதாபங்மன் தருகி துப்தமக்தி சவராயதா சசித் என் கா தாபே தகோ எம்பேச நம்ப நீ மூச்சின் தோரத்தி தகோ 0724-619-882 நிகுனன் காயினேத் ஜால்ஸ் தோ தாத்தக்கின் போர்த்தின் என் கா சீதாமு தருகி துப்தமக்தி சசித்தின் லித்தின் மிஷன் ஹாஸ்பிட்டல் சவுத்தியாக ஒன்றையின் ஸ்டுடியோ ஜெகோவா.

0: ஆகவே சித்தனா தலைமுறை சேரும் நம்பர் 606. ஆனால் கை பாய் பாய் தூச்சி தாப் காப் தூய் மவுச்சே ஒன்னாச்சம் எத்திய நான் கப்ஸ் சித்தனா தலைமுறை சேரோ அல்ல நம்ம அபிரிச்சி பி கோ நேகி மூத் கரோ சீனையில் பேண்டி பி கங் பேச கே பெருத்தனா தன் பஸ் தா 292 ஐஸ் புகுசி சிகுல்லோ புகுசி சிகுல்லோ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் மைக் கசகினே ஜெரோ அல்ல பிரிச்சி நிபி உங்கூத் கிட்டியோ ஜெரோ யமுனா ஜெரோ ஏ மியானோ ஜெரோ மியானோ ஜெரோ விஞ்ஞோ ஏ இமி ஒல்போபோ அனகிலானு இமி ஒல்போபோ கை கேர்னோ ஜெரோ கை கேர்ன என்சி மொய் 50 கங்கிராச்சுலேஷன் ஏ கேஸ் கேஸ் தோ கான
1: அக்சிட்டுனே
0: கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ
1: கோ
0: கோ கோ கோ கோ கோ கோ
1: கோ
0: கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ
1: கோ
0: கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ Congratulations. Star 292 hash. Star 292 hash. Star 292 hash.